0: மரிஷில புகட் மத மேகலாமுனிம் விஹாய்
1: மது கருணர்க்காய்
0: பக்சில் கே